மனோகாரி அஜிந்த பெர்னாண்டோ பேசரணி கமகே கீத் ரத்வத்த கவிந்தி விதாரா மெலனி இந்திகா நெத்மி காவ்யா துசித்த நானாயக்கார மதுஷிகா குமாரி எரந்திகா ஷாமகீர்த்தி நிரோஷ் தீபால் கோல்டன் வாய்ஸ் வேதிகாவட கோல்டன் வாய்ஸ் ஹார்ட் பீட்

0: அட்மிட் ஆகினேன் ஏகலஹாய் வினாடி தேசனாமையை விலாவா ஆடு பலாங்கம் தீனமே பெற்றேன் விந்தை ஹதை விந்தை துனை அனு துனை பகாய் அனு துனை ஹத விந்தை ஹதை விந்தை துனை அனு துனை பகாய் அனு துனை ஹதட அகே வாட்ஸ்அப் மெசேஜுக்கு தாண்டி கிளம்ப ஆயாய் மதக்கிறிடுவா மறு கூடா கட்டிய மெசேஜ் கல்ல தீனவா மங் கோம கோம ஹரி இக்மெண்டே கட்டியவ கியான் நோனி என் சமமையான வாட்ஸ்அப் பெத்துட்டு அது மெசேஜுக்கு அக்தால தியான மே விழாவே மங் இக்கத்து கருகான்னுவா மதுரை ஒயாவ லசுரு நமக் தீடோயாட்ட மதுரை ஆகி நாம கடை கதிர எக்கத்து கருகானுவா மே விழாவே திஸ் நைன்னுவா அம்பாரிந்த தமிழ் மெசேஜுக்கு தால தீனோ அவா திக்கத்து கருகானுக மங் கோனப்புல பெத்துட்டு அனஹதான் அசங்க இன்னோய பெத்தேன் அசாங்க கியதுவாய் அப்படி ஷோப்பிக்கு காட்டியம் எக்கத்து கருக்கான சிந்துவாக் தென்னே கியலா ஓகே வகே மசுரங்க இன்னோமே பெத்தேங் அப்ப கெதிர காட்டி அது ஒக்கும் உம கெதிர் எக்கட்டு எக்கத்து வேலா இன்னோ கேது கியனா கடாக்கு வந்தாயினே இதா காட்டியம் கெதிர் இன்னும் கொட்டடி அடு சாத்துட்டு இங்க என்ன புல்வாங்க கியவான் கூட அதே வாழ்த்தினோ ஐ வகே இன்னோ துமிந்தமே விழாவே அமர சிங் ஐ வகே சாகர கருணரத்னமே காட்டியம் எக்கத்து கருகானே கேள கியனோ சதுர மகாட்மீட்ட ஹகனி நோயா கவுதி கேள் தமே மாத்தோயானே ருவினி தமாய் மெசேஜுக்கு தால தியேனே ருவினி கேனோ அப்படி சசன் சிந்துவா தென்னே கேள ஹிந்தி சிந்துவாக் நான் வடா உதய் கேள கேனா ஓகே அப்படி பலமு சங்க இன்னும் மே விழாவே அலுத்கம் பெத்துட்டு அண்ணாதான் அலுத்கம் இங்க அமில மெசேஜுக்கு தால தியேனா இந்திக்க எத்துக்கிட்ட சூர்யா ரச்சி இட பஸ்ஸே பிரபோதிகா நீ காட்டிய வைக்கத்து கருகானு கேள தியேனோ அது மகி நங்கி உபாந்தினே கேள கேனோ நாங்கி இரேஷ தவாய் நாங்கி இரேஷக்கு உப்பாந்தினே கேள கேனவா ஐயா தமாய் விஷ்கரான்னு
1: வாய்ஸ் அது தவசதி பவத்தின் சீலு கடித்து சூதானம் கல்ல தியன்னே அந்நாட்டு புலாங்கம தீனோ வரத நெது தவால் எக்க வெனுகுட லாஸ்தி விழா இன்னும் அது தரக கருவான் தொலோஸ் தினைக் தரக வதினோ கரட கர தரங்கையா கபி பாலுமு கவுதி சிறாட்ட அன்னை கேலா ஒன்னும் அககின் இன்னும் ஒன்று தவால் எக்க இதன் ஹத்திர வெனுகம் கோல்டன் வாய்ஸ் பலம் வட்டே தரங்க பவத்தின் சீலு கடித்து சூதானம் மெவலா வாடு மதக்கிறானோ நீ லென்ஸ் டேக் ஐக்கியா ஹாஸ்பிட்டல் எக்க கேனா சேலும் ஆக்ஷி சேவாவான் சதா ஆட்டு புலாங்கமத்தின் அதி நவீன உபகரண சக மகசுகம் வலி சமான்வித விசுவாசனீய ஆக்ஷி சேவாவாக் லபாகண்ணா சமஹார தங்கள்ட்டு கிஹாம் அப்பிட்ட விசுவாசிய கியன தே ஹாக நமாரு நினைத வகை அசம்பந்தவ அப்பி ஹிதன கொட்ட மோமேகன தவதுரட்டா தீதான்னோனே தெபாரா தும்பாரா கீதான்னோனே அஸ்கியன தேவல் பரிசாங்க கிரகான்னோனே நேத திங்க ஹெபனங் ஆடு புலாங்கமத்தினோ விசுவாசியங் லென்ஸ்டேக் ஐக்கியா ஹாஸ்பிட்டல் எக்கட்டையான் வகை சேலும் ஆக்ஷி சேவாவான் வலட்ட ஒன்னு உத்தரையா அழகு தீயனவா சே சுதவாத் கிரிமா வகேமா திய வெடியா சாயனையா குளுக்கோமா சாயனைய வகே மலாமா அக்ஷி சாயனையா அஸ்கண்ணாடி சேவா வகேமா பாஹிர ரோகி ஆன்சைக்கு தீனோ மே ஹம சேவா வக்கைக்கு மாட்டிக்கு துவன புலாங்க பத்தினோ லென்ஸ்டேக் ஐக்கியா ஹாஸ்பிட்டல் கத்தேக்கு வெரி விஸ்திர தனகன மன் நம்பிக்க மதா கிரானது பிந்து ஐ ஹத்தாய் பிந்து ஐ ஹட்ட ஹத்தராய் ஹத்தாட்டாய் ஹாரசிய ஹத்தாட்டா பிந்து ஐ ஹத்தாய் பிந்து ஐ ஹட்ட ஹத்தராய் ஹத்தாட்டாய் ஹாரசிய ஹத்தாட்ட எவனத்தம் பிந்து ஐ கை கை தேக்காய் ஹத்தாட்டாய் பணஸ் சட்டாய் பணஸ் சட்ட பிந்து ஐ கை கை தேக்காய் ஹத்தாட்டாய் பணஸ் சட்டாய் பணஸ் சட்ட கியன நம்பிக்கிட்ட கதா கிரலா ஆடு புலாங்க மத்தியனா லென்ஸ் டெக் ஐக்கியா ஹாஸ்பிட்டல் கேன தவதுரட்டாத் விஸ்தர் தனகான கோ பலமு முகந்து பலனு கேது பலுவே அரு மகே ஹிந்தி சிந்துவா கில்லு அப்பி இதெங்க ஹேமாய் கோமஹாரி கோமஹாரி அசாவா நிஷ்டிக்கிறான் அத்தப்பேன் இனியதான்

0: மைதா வாய் பீட் இட் மிக்ஸ் வெனா ஹார்ட் பீட்
1: ලක්ෂ 20 ලක්ෂ 2 ගේ තෑගි සමග සුපිරි අංකයටත් තෑග්ගා මෙගා පවර්.

சதக்க பூர்ண குவாண்டுகளி வம்ச கதாவே தசக்க துணக்க அபிமானே சமகின் லக்கண்ட குவாண்டுகளிய சாமுக்க சமூகாவேத சாடம்பரேன் திலினக்கரண நவத்தம ரேடியோ ரியலிட்டிய லக்கண்ட கோல்ட்.